கிக்ஸ் இன் மை நெஞ்சி கார்த்திக் அண்ட் ஜோஸ்னா பாடின பியூட்டிஃபுல் சாங் இது வந்து சார். 2:42 கிராஸ் அயிப்போய் 49 செகண்ட்ஸ் அயிப்போயிருந்தே மன சந்தடி சந்தடி டைம். சோ மாதிரி நேன் அடிக்கான அன்மாட ஒரு க்வெஸ்சன், கடுப்பு நிண்டா ராகாலு உண்டாய் கானி ஒண்டி நிண்டா காயாலு உண்டாய் எவரிக்கு அனி. சோ மாதிரி க்வெஸ்சன்ஸ் கி அண்டே நான் க்வெஸ்சன் கி ஆன்சர்ஸ் அயிதே சாலா வச்சாய். ఎలా ఉన్నారు అక్క? ఐఎమ్ పర్ష అంటూ నంద్యాల నుంచి ఆన్సర్ పంపించారు. ఎగ్జాక్ట్ గా రైట్ ఆన్సర్. హాయ్ పర్ష, ఐఎమ్ ఫైన్ యాక్చువల్ గా. సో మరి నెక్స్ట్ మెసేజ్ అయితే టీవీ సుబ్బారావు గారు ఇంకా శ్రీదేవి కాజ్ మూవ మండలం నుంచి అన్నమాట.